நேசரே நேசரே இசைத்திட்டிலிருந்து பாடல் ஒழித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினை வானொலியினூடாக தேவனங்களை நேசித்திருக்கின்றார். அவர் நேசித்தபடியால் தான் எங்களுக்கு அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்கு அவரை தந்து எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்டு இழந்ததையெல்லாம் பெற்றுத்தந்த தேவனாக இருக்கின்றார். அவருக்கு நாங்கள் எப்பொழுதுமே நன்றியிருந்த உள்ளத்தோடு நாங்கள் நோக்கி பார்த்து நன்றியிருந்த துதிகளை நாங்கள் செலுத்தி தேவனை நாங்கள் பிரியப்படுத்துவது எங்களுடைய வாழ்க்கைக்கு தகுதியான ஒன்றாக இருக்கின்றது. ஆகையால் பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நன்றி மறவாத தேவ பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும். இணைந்திரங்கள் உங்களுக்கு வினைவானொலியினுடன் உங்களுக்காக அடுத்த பாடல் காதோஸ் இசைத்தட்டிலிருந்து ஒழிக்கின்றது.

0: வணக்கம் தாயகம். செய்திகளின் பின் தொடரும்.
1: The morning brief. தேசத்தின் குரல்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் தேசத்தின் குரல் வாயிலாக பத்திரிகைகளை அரங்கவிருக்கின்றோம். விரைய சிறை பத்திரிகையை பார்த்தோமானால், அதிகாரிக்கு நீதி வழங்க வேண்டும், சக உத்தியோகத்தர்கள் நீதி அமைச்சரிடம் கோரிக்கை. உயிரிழந்த சிறை காவலர்கள் ஏழு பேரின் பூத உடல்களுக்கு சிறைச்சாலை தலைமையகத்தில் அஞ்சலி என்று பிரதான தலைப்பு செய்தி வெளியாகி இருக்கின்றது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 28 உயர்வு, விடமாற்றப்பட்ட கைதி திடீர் மரணம் என்றொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அடுத்ததாக, ரணிலுக்கான வாகனங்களை பிரித்தானிய அரசே வழங்கியது, ரணில் தரப்பு நீதிமன்றில் சமர்ப்பித்த ஆவணங்கள் குறித்து விசாரணை செய்ய கோரிக்கை, வழக்கு செப்டம்பருக்கு ஒத்திவைப்பு என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் சந்தேகத்தின் பேரில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்ற ஒரு புகைப்படமும் வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக, தற்காலிகமாக நீதி அமைச்சர் பதவி விலக வேண்டும், பிரதான எதிர்க்கட்சி வலியுறுத்து என்றொரு செய்தியும், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும், துறைராசர் ரவிகரன் வலியுறுத்தல் என்றொரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது. செம்மணி மனித புலைக்குழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கு மரண தண்டனை கைதிகளான சோமரத் ராஜபக்சேவிடம் கேட்டுக்கொண்டதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகின என்றும் அந்த செய்தி தொடர்கின்றது. அடுத்ததாக, தினக்குரல் பத்திரிகையினை பார்த்தோமானால், சிறைச்சாலை தாக்குதலை கட்டுப்படுத்த துப்பாக்கிச்சூடு நடத்திய காவலரை தண்டிக்காதீர், எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் எனவும் நீதி அமைச்சரிடம் சிறைச்சாலை அதிகாரிகள் கோரிக்கை என்று பிரதான தலைப்பு செய்தி வெளியாகி இருக்கின்றது. சிறைச்சாலை சம்பவம், இலங்கைக்கு ஆதரவு வழங்க ஐநா தயார் என்றொரு செய்தி, கருணா டக்ளஸ் சுமந்திரன் உள்ளிட்ட 454 பேருக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு என்றொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. தமிழர் காணிகளை உடன் விடுவியுங்கள், சாணக்கியன் எம்பி வலியுறுத்து என்றொரு செய்தி அவரின் புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கின்றது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சந்திரிகாவிடம் உடன் விசாரணை நடத்தவும் என்றொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அடுத்ததாக, கருப்புப்பட்டியுடன் வந்த எதிரணியினர் என்றொரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. புகைப்படத்தோடு, விசாரணைகள் முடிவடையும் வரை பதவி விலகுங்கள், நீதி அமைச்சருக்கு வலியுறுத்து என்றொரு செய்தி, எரிபொருள் விலை குறையும், பஸ் கட்டணமும் குறைக்கப்படும் என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக, சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் சஜித் கேள்வி எழுப்ப சபையில் அனுமதி மறுப்பு என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் சூத்திரதாரியை காட்டுமா, 600 பக்க ஆவணங்கள், சலையின் சட்டத்திறனிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு என்றொரு செய்தியும், ஈரானுடனான போர் நிறுத்தம் முறிந்தது, ட்ரம்ப் அறிவிப்பு, மசுகெண்ணெய் விலை உயரலாம் என்றொரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில். தினகரன் பத்திரிகையினை பார்த்தோமானால், சிறைச்சாலையில் உயிரிழந்த அதிகாரிகளின் சடலங்களுக்கு அமைச்சர் அஞ்சலி என்ற பிரதான தலைப்பு செய்தி புகைப்படங்களோடு வெளியாகி இருக்கின்றது. 29 பேர் பலி, காயமடைந்தோரில் மேலும் ஒரு அதிகாரி கைதி உயிரிழப்பு, சிறைச்சாலை சம்பவங்களை அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டாம், எதிர்க்கட்சிகள் முயற்சி என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. பிமல் ரத்நாயக் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அடுத்ததாக, பொது சொத்து முறைகேடு, முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. சிறைச்சாலை மோதல்களால் மனித உரிமை பிரச்சினைகள், விசாரணையால் நியமிக்கப்பட்டதை வரவேற்கின்றோம் என்றொரு செய்தி வெளியாக இருந்தது. ரவ் ஹக்கீம் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். சமூக வலைதள வன்முறைகளிலிருந்து சிறுவர்களை பாதுகாப்பு நிகழ்நிலை கல்வி, தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை உரிய நடவடிக்கை என்றொரு செய்தி கட்டமிடப்பட்டு பிரதமரின் புகைப்படத்தோடு வெளியாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் எம்பியின் ஆசன மாற்றம் என்றொரு செய்தி, கருப்பு பட்டி அணிந்து ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் சபைக்கு வருகை என்றொரு செய்தியும், விலை சூத்திரத்திற்கிணங்கு அடுத்த மாதம் எரிபொருள் விலைகள் குறைப்பு, சபையில் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. மலை அபிவிருத்திகளின் சமகால முன்னேற்றங்கள், பிரதி அமைச்சருடன் ராதாகிருஷ்ணன் எம்பி பேச்சு என்றொரு செய்தியும் தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியாக இருக்கின்றன. இத்துடன் தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து எமது பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள்.
3: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதி கரம் தந்த
4: yang enak, elegan, dan ada di tengah kota Bandung. Ayo ke Widuri Indonesian Restoran aja. Kamu bisa nikmatin sajian Nusantara dengan penampilan yang cantik dan rasa yang bikin makan bareng jadi makin istimewa. Gak cuma buat makan aja, Widuri Indonesian Restoran juga punya 4 VIP room eksklusif dan ruangan yang bisa menampung sampai 250 pax loh. Dengan parkiran yang luas dan nyaman, Widuri Restoran cocok banget deh jadi tempat buat event spesial kamu. Langsung aja datang ke Jalan Ciliwung nomor 19 Bandung atau cek Instagramnya @widuri.restoran buat info dan reservasi. Widuri Indonesian Restoran, sajian elok untuk tercinta.

0: டெங்கு நுளம்பு நம் வீட்டிலே உருவாகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு நாள் வெறும் 30 நிமிடங்கள் ஒதுக்கி வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தம் செய்யுங்கள். பூந்தொட்டிகள், பழைய டயர்கள், தேங்காய் சிரட்டைகள், போத்தர்கள் போன்றவற்றில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எமது குடும்பத்தையும் நாட்டையும் டெங்குவில் இருந்து பாதுகாக்கும் பொறுப்பு எமக்குள்ளது.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: பச்சை கிளி பச்சை அம்மா.
3: வாழ்வும் சிறப்படையும். கனி ராசி அன்பர்களே, உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு அவசியம். துலா ராசி அன்பர்களே, யோகம் நிறைந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க செய்யற முயற்சி எல்லாம் வெற்றிய முடியும். தனுசு ராசி அன்பர்களே, எல்லா விஷயமும் தொடர் வெற்றி அடையும். மகர ராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பீங்க. கும்ப ராசி அன்பர்களே, உடல் மனசதி ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, நாலு பேர் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. சுருக்கமா பலன் கப்பமா. மேஷம் நலம், ரிஷபம் ஏமாற்றம், மிதுனம் பாராட்டு, கடகம் நன்மை, சிம்மம் வாழ்வு, கன்னி ஓய்வு, துலாம் யோகம், விருஷிகம் முயற்சி, தனுசு வெற்றி, மகரம் ஆக்கம், கும்பம் அசதி, மீனம் உதவி. எல்லா ராசிக்கும் சுருக்கமாவே பலன் சொல்லிட்டேன். அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரட்டா?
2: பச்சை கிளி பச்சை.

0: ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றோம். நீங்க இப்போ சிறப்பான முறையில் உங்களினுடைய எதிர்காலம் தொடர்பாக யோசிக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு இருக்கவே இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கான கோபி செட்டல் லோட்டர் அப்படின்றது மறக்காதீங்க. கோபி செட்டல் லோட்டரை பொறுத்தவரையில் இலகுவான முறையில் நீங்கள் பணம் ஈட்டிக் கொள்வதற்கான ஒரு வழி. அது மட்டுமில்லாமல் 6 கோடி ரூபாயிலிருந்து உங்களுக்கான பணப்பரிசு தொகை அதிகரிக்கிறது என்பதால நீங்களும் சந்தோஷமாக உங்களுடைய எதிர்காலத்தை பிளான் பண்ணிக் கொள்றதுக்கு இன்றைக்கு தினமே 40 ரூபாய் மாத்திரம் செலவழித்து ஒரு கோபி செட்டல் லோட்டர் ஒன்றை வாங்குங்கள்.
1: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை, நம் பெருமை.
0: இன்னொரு விஷயத்தையும் எங்களுடைய நேர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம். அதாவது நீங்க சிறப்பான முறையில் உங்களினுடைய முடியை பராமரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஹிமாலயாவினுடைய ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் தருகிறது. இதில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான மூலிகைகள் உங்களினுடைய முடியை மிகவும் சிறப்பாக செழிப்பாக வளர வைக்கக்கூடியது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஒன்று காலங்காலமாக பயன்படுத்தப்படுகின்ற பிரிங்கராஜா, அடுத்தது பலாஷா. இந்த இரண்டுமே உங்களினுடைய முடிக்கு இன்னும் இன்னும் சக்தியை தந்து முடி உதிர்வதை 96% கட்டுப்படுத்துகிறது. எனவே நீங்கள் முடியுதிர்ற பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு தினமே ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கர் தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்காக நாங்கள் கேட்கின்ற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, பிரிங்கராஜாவினுடைய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ இருக்கு இல்லையா, அது என்ன மூலிகை கொண்டு உருவாக்கப்படுகிறது, அல்லாவிட்டால் என்ன எண்ணெய் கொண்டு உருவாக்கப்படுகிறது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இல்லையா இப்படியும் கேட்கலாம், ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூவில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்றத நீங்க சொல்லலாம். 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது, அதில் ஏதாவது ஒன்றை சொன்னா கூட நீங்க வெற்றியாளராக மாறலாம். சரியான பதிலை 0538-3854 என்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைங்க, வெற்றியாளராக மாறுங்க.
2: இன்றைக்கு எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும்.
3: நீங்க கேட்கிற மாதிரி 2ல் 1 சொல்ல ரொம்ப நாளாகும்.
2: 2ல் 1 சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
4: 2ல் 1 தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: சக்தியோடு இணைந்திருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய நேர்களுக்காக நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறோம். நீங்கள் சிறப்பான முறையில் உங்களினுடைய எதிர்காலம் தொடர்பாக யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க எப்பவுமே உங்களினுடைய சுற்றுச்சூழல் தொடர்பாகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் ரொம்ப சிக்கலான காலகட்டம் அப்படின்றதை மறக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் எங்களினுடைய நாட்டுக்குள்ள வரக்கூடிய சட்டவிரோத பொருட்கள் எங்களினுடைய நாட்டினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக மாற்றிடும். அதனால கடற்கரை ஓரங்களில் இடம்பெறுகின்ற குற்றச் செயல்கள் தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இப்போ கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய குற்றச் செயல்கள் தொடர்பாக நீங்கள் முறைப்பாடு செய்யறதுக்காக 106 என்கின்ற ஒரு நம்பர் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கடல் சார் குற்றங்கள் தொடர்பாக நீங்கள் முறைப்பாடு செய்யலாம். போதைப் பொருள் கடத்தல் இல்லையென்னு சொன்ன சட்டவிரோதமான பொருட்கள் கடத்தப்படுகிறது, ஆயுதங்கள் கடத்தப்படுகிறது, ஆட்களை இங்கிருந்து கடத்திட்டு போறாங்க இல்லையென்னு சொன்னா சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கைகள் நடக்குது அப்படி என்று நீங்க சந்தேகித்தால் 106 கால் பண்ணி சொல்லுங்க.
5: இலங்கையின் மிகவும் நம்பகமான வலையமைப்புடன் 5G அனுபவத்தை பெற்றிருங்கள். SLT மொபைல் 5G இன்றே www.sltmobitel.lk க்கு விஜயம் செய்யுங்கள்.
6: சக்தி FM 103.3 104.3 தமிழ் பேசும் மக்களின் சக்தி.

0: சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய உங்கள் முதல் தரமான சக்தியினுடைய வணக்கம் தாயகமே. இது எங்களினுடைய சந்தோஷத்தை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு நாங்க இன்னொரு அட்டகாசமான நிகழ்வு ஒன்றுக்குள்ள போக போறோம்.
1: எஸ், ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி போர்ட் சிட்டி கொலம்போ அப்படியே அதிர போகுது. இலங்கையினுடைய ஹிப்ஹாப் மேடை சவுத் ஏசியா முழுக்க முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு மூமெண்டா இது மாற போகுது. கண்ணா,
0: இது பேத்தர் 2026 அப்படி என்ற அடிப்படையில போர்ட் சிட்டியில தான் இடம்பெற போகிறது. போர்ட் சிட்டியில ஒரு அட்டகாசமான ஒரு ஹிப்ஹாப் ஷோ. இந்த ஷோல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது, புதிய புதிய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு இன்டர்நேஷனல் ஷோவை நீங்க பார்க்கும் பொழுது எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபீல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த போர்ட் சிட்டியில ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற போகிற பேத் 2026 தர போகிறது.
1: 10 மணி நேரத்துக்கு மேலான ஒரு நான் ஸ்டாப் ஆன ஹிப்ஹாப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை நமக்கு தரப்போறவங்க வேற யாரும் கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும் ஹிப்ஹாப் லெஜெண்ட்ஸ் யோகி பி அண்ட் நட்சத்திரா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களோடு சேர்ந்து MC Jazz and Dr. Burn, இவங்க ஒரு தலைமுறையுடைய பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணவங்க இல்லையா?
0: ஆமா ஆமா.
1: அவங்களோடு சேர்ந்து இந்த மேடையை அடுத்த கட்டமா அதிர வைக்க போறது யாருக்கனா,
0: யங் ராஜா. இவர் வந்து சூப்பரான சவுத் ஏசியாவினுடைய ஹிப்ஹாப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். தமிழினுடைய அடையாளத்தை உலக மேடைக்கு எடுத்துட்டு போன ஒரு அற்புதமான கலைஞர் தான் யங் ராஜா. எனவே யோகி பி அண்ட் நட்சத்திரா, டாக்டர் பர்ன், யங் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஹிப்ஹாப் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவர்களே இலங்கையில ஒன்று கூடுறாங்க.
1: சோ இந்த பெஹெத் 2026 கான்சர்ட் பாக்குறதுக்கான டிக்கெட்ஸ் நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு இன்னைக்கே tickets.behetconcert.com க்கு விசிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணலாம். 0508-582-6868.
0: ரொம்ப சந்தோஷமான காலை வேளையில் உற்சாகமாக நீங்களும் நாங்களும் இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து சக்தியோடு இணைந்து கொள்ளுங்க. நீங்க இன்றைய தினம் பேசிட்டு இருக்கிற விஷயத்தை நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்.
1: எந்த சத்தம் கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆகுதுன்னு கேட்டிருந்தோம் இல்லையா? ஆறுமுகம் ரஞ்சனி பிரியா சொல்றாங்க, அவங்க ஆபீஸ்ல லஞ்ச் முடிச்சுட்டு ஏப்பம் விட்டுட்டு இருப்பாங்களாம். கேட்கவே அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும், மேனர்ஸ் இல்லாத மாதிரி. அப்படிப்பா
0: ரொம்ப சந்தோஷமா நீங்க கூட இணைந்து கொள்ளுங்க. இது சக்தியின் வணக்கம் தாயகம். உங்களை சந்தோஷப்படுத்த போகின்ற யோகி பி என் நட்சத்திராவின் பாடல் இது, வல்லவன் தொகுப்பில் இருக்கு.

0: அப்பப்போ உலகில் ஒரு சரித்திரம் படைத்த யோகி பி என் நட்சத்திரா குழு தந்த பாடல்ல அவங்க நேரடியாக இந்த பாடல்ல தான் பெர்ஃபார்ம் பண்றதை கேட்டு ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு காத்துட்டே இருக்கு.
1: சோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஆகஸ்ட் மாதம் 8th போர்ட் சிட்டி கொலம்போவில் பெஹே 2026 ஒரு அட்டகாசமான இசை நிகழ்ச்சி. இது நான் ஸ்டாப்பான ஹிப்ஹாப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரக்கூடியது. இதுக்கான டிக்கெட்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கு 0588 62 68 அப்படிங்கிற நம்பருக்கு இப்பவே போன் பண்ணுங்க.
0: அப்படி நேரத்தை பார்த்துக்கொள்ளலாம். நேரம் இப்பொழுது 8:18.
2: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே எஸ்எல்டி மொபைல் ஃபைபருடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.
3: Лучше мы не то самому.

0: சக்தியோடு இணைந்திருக்கிற இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை எங்களுடைய நேர்களோட நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம்.
1: அதாவது நம்ம எங்கேயாவது பொருட்கள் வாங்க போகும் போது என்ன யோசிப்போம், சில்லற கடைக்கு போனா தெரிஞ்ச அங்கிள் தானே அவர் வந்து தப்பு பண்ண மாட்டாருன்னு. சரி, சில்லற கடையில இந்த மாதிரி தப்பு நடக்குது, சூப்பர் மார்க்கெட் போவோம்னு பார்த்தா அது அங்க விட அது அதிகமான தப்பு நடந்துட்டு இருக்கே.
0: அட கடவுளை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் இப்பொழுது நிறைய இடங்கள்ல வந்து இந்த திடீர் திடீர் சோதனைகள் எல்லாம் நடக்குது, அதுலதான் நிறைய பேர் பிடிபடுறாங்க.
1: கால்பேட்டையில ஒரு சில்லற கடையில ஃபைன் அடிச்சிருக்காங்க 6 லட்சம் ரூபாய்க்கு.
0: 6 லட்சம்?
1: ஆமா, எதுக்கு தெரியுமா? அங்க நிறைய திங்ஸ் அவங்க வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க கானா, எல்லாமே காலாவதியானது. காலாவதியானதை தாண்டி சில சிக்கன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை யாரு இம்போர்ட் பண்ணது, யாரு டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க பேர் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, பேட்ச் நம்பர் கிடையாது, எந்த நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்டது அப்படிங்கிற எந்த விதமான டீடைல்ஸுமே இல்லையா. எல்லாத்தையும் தாண்டி இன்வாய்ஸ் பர்சேஸ் பண்ணதுக்கான பில் கூட அவங்க கிட்ட இல்ல. அப்புறம் அந்த பிரவுன் சுகர் பேக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, SLS தரச்சான்றிதழ், அப்புறம் வந்து ஸ்ரீலங்காவுக்குன்னு சொல்லி சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு பேக்கிங் ப்ராடக்ட் விற்பனை செய்யறதா இருந்தா எதெல்லாம் அந்த பேக்கிங் குள்ள நீங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும்னு.

பாவையர்கள் குரல் ஜொலிக்க பரமதேவன் தந்துவிட்டார் இணைய வானொலி கிருபை எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம்.

ஆம்பியமான அருமையான பாடலை கேட்டீர்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்து ஒவ்வொரு பாடல்களையும் கத்தருடைய நாமத்தை ஏற்றி தேவ ஆசீர்வாதத்தை மற்றும் சமாதானத்தை பெற்று மகிழ்ந்தது கத்ததாமே உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இணைந்திருப்பது www.kbfm.com.

பிரியமானவர்களே, நீங்கள் நினைத்திருப்பதற்கு தெரியவாக இருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுதுமாக உங்களுக்காக இனிமையான பாடல்களை வழங்கப் போகின்றோம். தொடர்ந்து மிக நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்து ஒவ்வொரு பாடல்களையும் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை ஈட்டி இது ஆசீர்வாதத்தை சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும்.

நீங்கள் அணிந்திருப்பதை கிருமியினியோரு நீனுடாக ஆம்பிரியமானவருடைய அருமையான பாடலை கேட்டீர்கள். ஒன்று கூடி ஆராதிப்போம் என்ற மிகவும் அருமையான பாடல். ஆம்பிரியமானவர்களை நாம் ஆராதிப்பு வைக்கத்தன் மிகவும் விரும்புகிறவனாயிருக்கிறார். எங்கே ரெண்டு மூன்று பேர் கூடி அவர்களை நாம் ஏற்றுகிறார்களோ அங்கே நாம் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னது வந்து நம்முடைய தேவன். நாம் ரெண்டு பேர் மூன்று பேராக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய ஆராதனைகள் நடுவிலே இருந்து நம்மளோடு வாசம் பண்ணுகிறதவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனைகளை பிரியப்படுகிறதவனாயிருக்கிறார். ஆகையால் தொடர்ந்து அவருடைய பாடல்களை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி வராங்க. நீங்கள் இணைந்திருப்பது www.kirubafm.com இல் உண்டாக

0: ஒவ்வொன்றும் ஓர் ஆசிர்வாதம், அதை நன்றியோடு வரவேற்கலாம். மலரும் சக்தி 103.9 மலரும் சக்தி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குகிறார் யாழ் மறைமாவட்ட அமலமறை தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை ஜே ரமேஷ் அடிகளார்.
1: என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வருப்பர், இறுதி வரை மனகுறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்செய்தி அறிவிக்க தம் சீடர்களை அனுப்பிய இயேசு அவர்களுக்கு பல அறிவுரைகள் வழங்கினார். நற்செய்தி அறிவிப்போர் எதிர்ப்புகளை சந்திப்பர் என்பது உறுதி. ஏனென்றால் இறையாட்சியின் மதிப்பீடுகள் இவ்வுலக பாணியில் அமைந்த மதிப்பீடுகளை கேள்விக்கு உள்ளாக்கும், அவற்றை புரட்டி போடும். அவ்வேளைகளில் எதிர்ப்புகள்களும் இந்த